மனித குவாண்டியானு மாட்டு சிறுராக்கரையானுக்கு பாசங்கள் சிங்க கராட்டு கராட்டு வாகும் காட்டோஸ் மட்டியோசான் தாட்டு வடானான்னுவே உர்னியால் காட்டிசின் அவுட்டே நீங்களு தான் போயிச்சு பினாங்காண்டி மோங்களப்பா Napi, napi saning awina Durus, durus mawa cana dalam Mangkane fatur nian sirakar yana kepasukan Kandian kumojar sirsang aku